0: sve.
1: பொலித்தானந்த பாடல் ஜெயம் இசைத்தட்டிலிருந்து இது உங்களுக்காக கிருபேனிய வானொலியின் ஊடாக பிரியமானோடு இணைந்திருங்கள். கிருபேனிய வானொலியின் ஊடாக உங்களுக்காக இன்னும் இனிமையான பாடல்களை நாங்கள் ஒலிபரப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். நீங்களும் இணைந்திருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள். ஒலிக்கின்றது உங்களுக்காக அடுத்த பாடல்.

0: உங்கள் எதிர்காலம் ICPT வளாகத்தில் தொடங்குகிறது. பவுண்டேஷன் மற்றும் டிப்ளமாக்கள் முதல் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்கள் வரை சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட பிரிட்டிஷ் பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் தொழில் சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்க இன்றே ICPT கேம்பஸுக்கு வாருங்கள்.
1: இது வந்துவிட்டது, தட்டு தட்டாய் கட்டுங்கள், கட்டு கட்டாய் வெல்லுங்கள். ஸ்லாப்பிலை அமைக்க 100 சீமெண்ட் பைகளை வெல்லுங்கள். இன்று முதல் குறைந்தபட்சம் இன்சி சங்ஸ்தா சீமெண்ட் பைகள் 5 கொள்வனவு செய்த பில் பத்திரத்தின் புகைப்படம், உங்கள் பெயர் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்துடன் 0577-96-76-76-7 என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் அல்லது மிஸ் கால் செய்யுங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது.
2: அவருக்கும் எனக்கும் செட் ஆகும் ஒரு கிரஷ், சன் கிரஷ். சன் கிரஷ் 500 மில்லிலிட்டர் விலை 150 ரூபாய்.
3: நாட்டின் நிதி நாட்டுக்காகவே, குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது அரசாங்கத்தின் அடிப்படை பொறுப்பாகும். அதற்காக மக்களின் வரிப்பணம் முறையாக நிர்வகிக்கப்பட வேண்டும். 2025 அரசாங்கத்தின் வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 16.7% உயர்ந்தது. முதன்மை வரவு செலவு திட்டத்தில் 5.4% உபரி பதிவாகியுள்ளது. இது சுதந்திரத்துக்கு பின்னர் பதிவான மிக உயர்ந்த வட்டம். நாட்டின் பணம் இப்போது நாட்டின் வளர்ச்சிக்காக.
4: நமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டுக்கு மாட்சி.
5: அட்வென்ச்சர் உங்களை அழைக்கிறது. இதோ புதிய ஜெட்வா T2 PHEV, சக்தி வாய்ந்த செயற்பாடு மற்றும் சுதந்திரமான பயணம். உங்கள் அடுத்த அட்வென்ச்சருக்கு ரெடியா அழையுங்கள். 0766-199-399. ஜெட்வா இலங்கையின் ஒரே முகவரான யூரோ மோட்டர்ஸ் நிறுவனத்தினால் பிரத்யேகமாக வழங்கப்படுகிறது.
6: நேரம் 6:45.
7: அறிமுகப்படுத்துகிறோம் BOC Flex Tap and Pay. ஷாப்பிங் செய்தல், உணவருதல் மற்றும் அன்றாட அனைத்து கட்டணங்களையும் உங்கள் போனை டேப் செய்து பே பண்ணுங்கள். BOC Flex இருப்பதால் இப்பொழுது உங்கள் வாலெட் உங்கள் போனில்.
8: சக்தியின் நாட்குறிப்பு.
9: இன்று செப்டம்பர் 29, 2026 செவ்வாய்க்கிழமை நாகர்கோயில் பூர்வீக நாகதம்பரான் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவத்தில் இன்றைய தினம் 9 உற்சவமாக சப்பர திருவிழா இடம்பெற உள்ளது. பாண்டிருப்பு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய வருடாந்த உற்சவத்தில் அக்டோபர் 3 8 சடங்கு இடம்பெற உள்ளது. வெறுகலம்பதி அருள்மிகு கெஜாவல்லி மகாவல்லி சமேத ஸ்ரீ சித்திரவேலாயுதர் சுவாமி தேவஸ்தான வருடாந்த மகோற்சவத்தில் இன்றைய தினம் 18 திருவிழா இடம்பெற உள்ளது. இதேபோன்று உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறவுள்ள சமய, சமூக, கலை, கலாச்சார, பாடசாலை மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளை சக்தியின் நாட்குறிப்பு தபால்பட்டி இலக்கம் 75 தெப்பானம பன்னிப்பிட்டி என்ற முகவரிக்கும், 0778385450 என்ற எமது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கும் அனுப்பி வையுங்கள்.
8: சக்தியின் நாட்குறிப்பு.

0: நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.
1: செய்தி ஆசிரியர் அமிர்த பிரியா சிவலிங்கம், வாசிப்பவர் மதிவதனி குமார்.
0: நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள்
2: வழங்குவது
3: அதிகமாக ஷாப்பிங் செய்யும் மூன்று மடங்கு ஹெலிகாப்டர் மூலம் சுற்றுலா அக்டோபர் 25 வரை மட்டுமே. வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்.
1: இலங்கையில் மீண்டும் இனங்களுக்கு இடையிலான பேதங்கள் ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை. ஐநா பொதுச்சபையில் அமைச்சர் விஜிதஹேர தெரிவிப்பு. கொழும்பின் வீதிகளில் பஸ் முன்னுரிமை பாதை முறைமை இன்று முதல் அமுலில். உணவு இழப்பு மற்றும் வீணடிப்பு குறித்த விழிப்புணர்வுக்கான சர்வதேச தினம் இன்று. 3 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களுடன் பெண்ணொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை மறுசீரமைப்பதற்கான சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியீடு. பிரித்தானியாவில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் நிரந்தர வதிவிட உரிமையை பெறுவதை கடினமாக்கும் திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய நடவடிக்கை.
0: தலைப்புச் செய்திகள்
3: வழங்கியது. இலங்கையின் பிரீமியம் வெனிலா துறையில் முன்னோடியாக கார்டன் அக்ரோ வென்ச்சர்ஸ். நிலையான பயிர் செய்கை, நவீன தொழில்நுட்பம், பசுமையான எதிர்காலத்திற்காய் பயிரிடுவோம். அதிக வருமானம் பெற இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கார்டன் அக்ரோ வென்ச்சர்ஸ், சைபர் 1137728.
4: சர்வதேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முதற்தர பல்கலைக்கழகமான கர்டின் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் பெற்று உங்கள் ஆராய்ச்சிகளை எல்லைகளுக்கு அப்பால் கொண்டு செல்லுங்கள். கர்டின் பெர்த் மற்றும் கொழும்பில் உள்ள நிபுணர்களின் கீழ் கல்வி பயிலுங்கள். விண்ணப்பங்களை எமக்கு அனுப்புங்கள். கர்டின் கலம்பு டாட்டில் இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.
0: உள்நாட்டு செய்திகள்.
1: இலங்கையில் மீண்டும் இனங்களுக்கு இடையிலான பேதங்கள் ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை என வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தொடரில் நேற்றிரவு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். ஊழல் மோசடிக்கு எதிரான வேலை திட்டங்கள் தொடர்பிலும் அமைச்சர் இதன் போது தெளிவுபடுத்தினார்.
5: மூன்று தசாப்தங்களாக நீடித்த கொடிய யுத்தத்தினால் இலங்கை பாதிக்கப்பட்டது. அதனால் எமது அனைத்து சமூகத்தினருக்கும் பாரிய அழிவும் வேதனையும் ஏற்பட்டது. துப்பாக்கி சத்தங்கள் ஓய்ந்து 17 வருடங்கள் கடந்த போதிலும் அந்த யுத்தத்தின் ஆழமான வடுக்கள் இன்னமும் எஞ்சியுள்ளன. அவற்றை குணப்படுத்த இன்னும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியுள்ளது. இதே போன்றதொரு சோகம் மீண்டும் எமது நாட்டில் ஏற்படாதிருக்கவும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பவும் நாம் உறுதியாக அர்ப்பணிப்புடன் உள்ளோம். அதற்காக எமது அரசாங்கம் தேசிய நிறுவனங்களை பலப்படுத்தி வருகின்றது. கடந்த 2 வருடங்களாகவே இனவாதத்திற்கும் கடும் போக்குவாதத்திற்கும் எமது அரசாங்கம் எந்த இடமும் அளிக்கவில்லை. அனைவரையும் உள்ளடக்கிய மிகவும் பாதுகாப்பான ஒன்றுபட்ட நாட்டை உருவாக்க நாம் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றோம். அத்தோடு எமது நாட்டின் உள்ள பன்முகத்தன்மையை எமது பலமாக மாற்றிக்கொள்வோம். எமது நாட்டு மக்கள் எமக்கு வழங்கிய பலமான ஆணையின் பிரதான இலக்குகளில் ஒன்று ஊழலற்று சட்டத்தை மதிக்கும் நாட்டை உருவாக்குவதாகும். அந்த மக்கள் ஆணையை நிறைவேற்றுவதற்காக நாம் நல்லாட்சி, ஊழல் எதிர்ப்பு மற்றும் நிறுவன ரீதியான வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை நாட்டின் பிரதான வேலை திட்டமாக மாற்றியுள்ளோம். ஊழலால் ஜனநாயகம் சீர்குலையும் விதத்தினையும் நம்பிக்கை வீழ்ச்சியடையும் விதத்தினையும் நாம் கண்டோம். இன்று நாம் தகுதிநிலை, தனிப்பட்ட அந்தஸ்து அல்லது அரசியல் பலம் எதனையும் பார்க்காமல் ஊழலுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துகின்றோம்.
6: யுனைடெட் நேஷன்ஸ் தட் லிசன்ஸ் மோர் க்ளோஸ்லி.
1: கொழும்பில் பஸ் முன்னுரிமை பாதை முறைமை இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் உள்ள 7 பஸ் வழித்தடங்களில் இந்த விசேட பஸ் முன்னுரிமை பாதை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கான பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல நியூஸ் ஃபஸ்டுக்கு தெரிவித்தார். இதற்கமைய காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் போக்குவரத்து நெரிசல் மிக்க கால பகுதிகளில் இந்த முறைமை நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் பஸ் முன்னுரிமை பாதை முறைமை நடைமுறையில் இருக்கும் சந்தர்ப்பங்களில் வேறு எந்த ஒரு வாகனங்களும் குறித்த பஸ் வழித்தடத்தில் பயணிக்க முடியாது எனவும் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கான பொறுப்பதிகாரி சிரேஷ்டபலி சத்தியசிகர் மனோஜ் ரணகல தெரிவித்தார். இந்த முறைமையை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை மெட்ரோ பஸ் சேவையை மேலும் 5 வழித்தடங்களினூடாக இன்று முதல் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ பஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே காணப்படும் 2 வழித்தடங்களுக்கு மேலதிகமாக இந்த புதிய சேவை ஆரம்பிக்கப்படுகின்றமை விசேடாம்சமாகும். இதற்காக 111 புதிய பஸ்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மெட்ரோ பஸ் நிறுவனத்தின் தலைவர் யு பி திலகரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் அடுத்தவருடன் முதல் கொழும்புக்கு வெளியே ஏனைய மாகாணங்களிலும் இந்த சேவையை விஸ்தரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். சர்வதேச உணவு இழப்பு மற்றும் வீணாகுதல் தொடர்பான விழிப்புணர்வு தினம் இன்றாகும். ஆண்டுதோறும் செப்டம்பர் 29ஆம் தேதி இந்நாள் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகின்றது. உணவு இழப்பு மற்றும் வீணாகுவதை குறைப்பதன் மூலம் ஏற்படும் மாற்றத்துக்கான ஆற்றல் எனும் துணைப்பொருளில் இம்முறை சர்வதேச உணவு இழப்பு மற்றும் வீணாகுதல் தொடர்பான விழிப்புணர்வு தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய அறிக்கைக்கமைய 2025ஆம் ஆண்டில் 645 மில்லியன் பேர், அதாவது உலக சனத்தொகையில் 7.8% பேர் உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இலங்கையில் 30% உணவுப் பொருட்கள் நுகரப்படாமல் வீணடிக்கப்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் நுகரப்படக்கூடிய சுமார் 4000 மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் நாளாந்தம் வீணடிக்கப்படுவதாக துறைசார் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்நிலையில் நாட்டின் உணவு வீண் விரயத்தை குறைப்பதற்காக உலக உணவு விவசாய அமைப்புடன் இணைந்து 5 ஆண்டு வேலைத்திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் தங்க ஆபரணங்களை நாட்டுக்கு கொண்டு வந்த பெண் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயிலிருந்து வருகை தந்த குறித்த பெண் தங்க ஆபரணங்களை விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்து செல்லும் போது விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். பயணப்பைக்குள் 12 பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 916 கிராம் தங்கம், வளையல்கள் மற்றும் சங்கிலிகளாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. அவற்றின் பெறுமதி 3,66,28,937 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அங்கொடை ஹல்கஹதேனிய பகுதியைச் சேர்ந்த 38 வயதான பெண் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். ஊவா கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலன்னறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடைக்கிடையே மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் கரையோர பகுதிகளிலும் காலை வேளையில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
0: செய்திகள்
3: வழங்கியது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த

0: மக்களுக்கு தராதரம் பாராமல் சட்டம் அமல்படுத்தப்பட்டது.
1: நமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டுக்கு மாட்சி.
2: இப்போ உங்களினுடைய வீட்டுக்கு புதுசு புதுசா பொருட்களை கொண்டு வரதுக்கான காலம் வந்தாச்சு. காசு இல்லைன்னு யோசிக்கிற காலம் எல்லாம் போயாச்சு. ஏனென்றா இப்போ அபான்ஸ்ல சிறுக சிறுக பே சிஸ்டத்தின் மூலமாக உங்க வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின் ஆக இருக்கலாம், டிவி ஆக இருக்கலாம், எந்த பொருளாக இருந்தாலுமே நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஃபுல்லி ஆட்டோ வாஷிங் மிஷின் ஒன்று இப்போ உங்களுக்கு 1,500 ரூபாவுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இப்போ அபான்ஸ் தருகிறது. வாங்குற நேரத்தில் ஒரு அயனும் ஃப்ரீயா தராங்களாம். எனவே இன்றைய தினமே பக்கத்தில் இருக்கக்கூடிய அபான்ஸுக்கு போங்க.
3: என்ன கட்டின நாள் முதலா இந்த மனுஷன் வீட்டு சுவரையே கட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறார்.
4: என்ன வீட்டு சுவரையா? கல்யாணத்துக்கு அடிச்ச பெயின் 4 மாசம் கூட இல்ல. சின்ன மலைக்கும் வெளிச்சுவர் ஊறி போயிடுது.
5: மனசு இவ்வளவு வடிவா இருக்கும் போது யாராவது சுவரை போய் கட்டி பிடிப்பாங்களா? இந்த வழக்க நீதிமன்றம் தள்ளுபடி செய்வதோடு இந்த பெண்ணோட கணவர் அவரோட வீட்டு வெளிச்சுவருக்கு டியூலக்ஸ் அக்வாடெக் டேம் ப்ரொடெக்ட் பூசிட பரிந்துரையும் செய்கிறது.
6: டியூலக்ஸ் அக்வாடெக் டேம் ப்ரொடெக்ட் நீரால் நெருங்கவே முடியாது. ஆல்கி ஃபங்கஸ் டேட்களுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது.
7: SLT மொபைட்டல் ஃபைபரால் இப்போது உங்கள் முழு வீடும் மாறாத அதிவேகத்துடன் ஃபைபர் ஃபிட். சகல டிவைஸ்களையும் கனெக்ட் பண்ணுங்க. கேமிற்கு லோ லேட்டன்சி, ஃபாஸ்ட் ஸ்டேபிள் அண்ட் அன்லிமிடெட். தேர்ந்தெடுக்க பல்வேறு பேக்கேஜ்கள். இன்றே உங்கள் வீட்டினை ஃபைபர் ஃபிட் ஆக்குங்கள்.
8: வெற்றிகரமான எதிர்காலத்தை உருவாக்க தேவையான அறிவு, திறன்கள் மற்றும் நம்பிக்கையை ICBT உங்களுக்கு வழங்குகிறது. நாடு முழுவதும் 10 கேம்பஸ்களுடன் உங்கள் கல்வி பயணத்தை ஆரம்பிக்கலாம். கையிருப்பில் உள்ள பணத்தில் தொழில் கல்வியை தேர்ந்தெடுத்து கற்க இன்றே ICBT கேம்பஸ்
9: உயர்ந்த மதிப்பு மற்றும் குறைந்த வட்டி வீதங்களுடன் DFCC ரன் வரம தங்க நகை அடகு சேவையின் மூலம் தற்போது 24 கரட் தங்க பவுனுக்கு அதிகபட்ச முன்பண தொகையுடன் 1.16% குறைந்த மாதாந்த வட்டி வீதம். மறைமுக கட்டணங்கள் எதுவுமின்றி விரைவாக கடன் தொகையை பெற்றுக் கொள்ளும் வசதியும், முன்கூட்டிய அறிவிப்பு இன்றி அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டுக் கொள்ளும் வசதியும். மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0112-35-0000. DFCC வங்கி உங்கள் வளர்ச்சிக்காக.
10: ஃபேஷன் மேக் ரிவார்ட்ஸ் கெட்டவே ₹5,000 அதிகமாக ஷாப்பிங் செய்யும் லாயல்டி மெம்பர்ஸுக்கு 3 மடங்கு பாயிண்ட்ஸ். ஹெலிகாப்டர் மூலம் நுவரலியாவுக்கு சுற்றுலா அக்டோபர் 25 வரை மட்டுமே. ஃபேஷன் பாக் வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்.

0: Success is yours.
1: வெற்றி உனது.
2: சமூக வலைதளத்துல சிலர் தப்பான கமெண்ட் போடுவாங்க, சமூக வலைதளத்துல சிலர் திட்டி கமெண்ட் போடுவாங்க, சில பேர் அவங்களுடைய வெறுப்பை நம்ம மேல காட்டணும்னு தொடங்குவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. நம் கருத்தில் நாம் தெளிவாக இருந்தால் யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. மகாத்மா காந்தியிடம் ஒருத்தர் விமர்சிச்சு ஒரு கடிதம் கொடுக்கிறாரு, அவரை திட்டி கடிதம் கொடுக்கிறாரு, அவரை எதிர்த்து கடிதம் கொடுக்கிறாரு. அந்த கடிதத்தை படிச்சுட்டு அதுல இருந்து குண்டூசி எடுத்துட்டு அந்த கடிதத்தை அவர்கிட்டே கொடுத்துருக்காரு. நீங்க கொடுத்ததுலயே இந்த குண்டூசி மட்டும்தாங்க பிரயோஜனமானது, மத்த எதுவும் பிரயோஜனமானதில்லன்னு குண்டூசி எடுத்து வச்சுக்கிட்டாராங்க. ஆபிரகாம் லிங்கனை பார்க்க போன ஒருத்தர் யூஆர் அ டோங்கி அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு. லிங்கன் அந்த கடிதத்தை படிச்சுட்டு சொன்னாராம், பரவாயில்லையே உங்க பேரை அழகா கையொப்பமா கொடுத்துருக்கீங்களேன்னாராம். விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போன போது இந்திய நாடு பிடிக்காமல், இந்த சன்னியாச உடை பிடிக்காமல் ஒரு ப்ரொஃபஸர் சொன்னாராம், சாப்பிடும் போது பிக்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் பன்றியும் பறவையும் ஒரே இடத்தில் உணவு உண்ணாது தெரியுமான்னு இருக்காரு. விவேகானந்தர் சிரிச்சுக்கிட்டு, ஆமா நீங்க சொல்வது சரிதான், நான் இதோ பறந்து செல்கிறேன் அப்படின்னு தட்டை எடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டாராங்க. இவர் பறவையாக மாறி அவரை பன்றியாக மாட்டினாராம். சில பேர் நம் மீது பூக்களை எறிவார்கள், சில பேர் நம் மீது முட்களை எறிவார்கள். யார் அந்த பூவை சட்டையில் குத்திக் கொள்வதற்கு அந்த முள்ளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சமூக வலைதளத்தில் வெற்றியாளர்களாக மாறுகிறார்.
0: Success is yours.
1: வெற்றி உனதே.

பாவையர்கள் குரல் ஜொலிக்க பரமதேவன் தந்துவிட்டார் இணைய வானொலி கிருபை எஃப்எம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிருபை எஃப்எம்.

0: மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். லெவரின் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்.
1: மின்னலையில் தொடர்ந்து கிருவை எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.